லப்பா நான் போனங்கிட்டும் லதா மங்கேஷ்கர் கிலோ நலுன் எதில் ஆர் உன்கி பாலன் அர்ஜிக் லாங் தாங்கணும் அடுன்ட்டு அலுன் அர்ஜிக் டூசினாங் ரஷித் கான் கிலோ நலுன் அலுனலாம் தே கம்பக் டில்னே பாலுன் அர்ஜிக் சினாங் லவாங் சோலுன்.